0: அமெரிக்காவின் தனாத்மக பிரதிச்சார. ஜாத்திக சூப்பர் லீக் சிவதின கிரிக்கெட் தரங்காவலியே அவசன் மகாதரங்கே பலமுதினய அதாயி. திவைனட பெமினி மாலதிவையின் ஜனாதிபதி ஆச்சாரிய முகமட் முயிஷு மகதா பிலிகெனிமே நில உத்சவிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக மகதாகே பிரதானத்வின் ஜனாதிபதி லேகம் காரியால பரிஷ்ரேதி அது பெறவருவே சிதுகெரினி. மாலதிவின் ஜனாதிபதிவரையா பிலிகெனிமின் அணதுருவ ஆச்சார வெடிமுற சகித திரிவிதாமுதா உத்தமாச்சாரிய பிலிகென்வீம சிதுகெரின. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக மகதாகே ஆராதனையகட்ட அணுவ தெதின நில சஞ்சாரியாக் சந்தகா முயிஷு மகதா திவைனட பெமினியேய. திராட்டு அத்தர திகுகாலீன மித்ராத்வே சக சாயோகிதாவ தவதுரட்டத் சக்திமத் கிரீம சம்பந்தின் திராட்டே ஜனாதிபதி வருண் த்விபார்ஷ்விக சாகச்சா பெவத்வூஹ. திராட்ட அத்தர அவபோதத்தாகி விசும் ஹத்தகட்ட அது பெறவருவே அத்சன் தெபினி. கலாப்பையே வெதகத் ஆர்த்திக ஹவுல் கருவைக்குள்ளேச ஸ்ரீலங்காவ விசின் மாலதிவைன பிலிகனு லபனுபவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக மகதா எஹிதி பவசிய. மாலதிவைன சமக ஹவுல் காரித்வே தவதுரட்டத் வர்த்தனை கரகனீமட்ட அபேக்ஷா கிரே. தொரதுரு தாக்ஷணிய கிருத்ரிம புத்திய தீவர கிருஷி செகசும் சஞ்சாரக சா விவேகமின்ம தேப்பல விளந்தாமஹா நாகரிக யட்டித்தல பாசுக்குமேன் அஞ்சவலட்ட அதாலவ ஸ்ரீலங்காவே ஆயோஜன அவஸ்தா கவேஷனே கரணலிச ஜனாதிபதி வரையா எஹிதி மாலதிவைனே வியாபாரிக பிரஜாவட்டு ஆராதனா கலைய. திரட்டே ஜனதாவட்டு அன்யோன்ய பிரதிலாப லபாதீமி அபேக்ஷாவின் க்ஷேத்ர ரசக சாயோகிதாவ தவதுருட்டத் சக்திமத் கரகனீம சந்தா அதாஸ் ஹூமாறு கரகனீம இத்தா வெதகத்பவ ஜனாதிபதி வரையா பின்வாதுண்ணேய. சஞ்சாரக அத்தியாபன உசஸ் அத்தியாபன சௌக்கிய கிரீடா சா தருண சங்வர்தனைய லேகனாகார ஆரக்ஷக என க்ஷேத்ரவல சாயோகிதாவ பிலிபந்தவ அவபோதத்தாகி விசும்பலட்ட அச்சன் தெபீம திரட்டட்ட இதா வெதகத்வனபவ திசாநாயக மகதா சந்தான் கலைய. திட்வா ஆபதா தத்வே ஹமுவே மாலதிவின் ரஜே சா ஜனதாவ தக்கூ தாயகத்வேட்ட சமஸ்த ஸ்ரீலாங்கிக ஜனதாவகே ஸ்துதிய பிரிநமனபவ ஜனாதிபதி வரையா பவசிய. தீவர க்ஷேத்ரே சாயோகிதாவ சக்திமத் கரகனீம சந்தா யோஜனா எதிரிபத் கிரீம பிலிபந்தவ மாலதிவின் ஜனாதிபதி வரையாவித்த திசாநாயக மகதா ஸ்துதிய பலகலிய.
1: මාලදිවයින සහ ශ්‍රී ලංකාව අතර දැනටමත් විශිෂ්ට ගුවන් සබත්තාවයක් පවතින අතර ගුවන් සේවා මෙන්ම සමුද්‍රීය සබත්තාවේ සහභාගිතාවය අපගේ ආර්ථිකයේ දෙකටම වැදගත් වන සංචාරක අංශයට සහය වුණු ඇතැයි අප විශ්වාස කරනවා. අද උදෑසන අපගේ සාකච්ඡා අතරතුර කලාපීය ආරක්ෂක